வண்ணரமண்டம் அனுபவநாச முன்மன் பிரகாஷ் குன்கண் பிரணாம் ஜல் தர்மதாம் அஞ்சஜ அங்க அசனு பங்க உப்மா பாரு கதமிதார ஜல் தர்மண்ட திசு பண்ட ஜல் தர்மஹந்த